0: வாங்கலன்னு சின்ன பேரலான் பேருச்சு உடுறாவ தட்டேபா ரோட்டிய கண் பூரே தான் ஆப் சாடே தத்தினால் கவன் கோப்பிய கவன் கான் கவன் சீதா ராஜதாம்
1: பின்னி ரஞ்சனா மஞ்சாவ் சிக்கி சிக்கியா குரு விசார் நதி கம்ல காயப்பார் குல் சக்க சக்தி சக்தல் குரோல பௌத் அனந்த லாட்டு மாதானி அன்கா பங்கி போந்தலே அனசா புஜார் பாதி ஜன்சு நான் போந்த கந்தனந்த் பந்தன மந்த வாய்சோய் பெய்ய டிப்பன் தத்துகோ நச்ச நச்சில் தரோ உடன ஜாய் சதனோ நச்சில் குத்துக்கு மனித்தான் ஜானா நிக்கு ஜனமா